0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் பிந்தாஸ் மார்னிங். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவலர். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் கி ஹர் ஜுவல்லரி பீஸ் எத்திக்கலி சோர்ஸ் ஹோதி ஹை ஆர் ஆதி ஹை மலபார் ப்ராமிஸ் கே சாத், ஜஹாம் மில்தி ஹை கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சி ஆர் பரோசா.
1: கமர்ஷியல் பேங்க், யுவர் ஃபியூச்சர் க்ரோஸ் வென் யுவர் சேவிங்ஸ் க்ரோஸ். சேவ் மோர், ட்ரீம் பிகர், வின் அப் டு 5 மில்லியன் ரியால்ஸ் வித் கமர்ஷியல் பேங்க்.